0: நடத்தணும் சார். முதல்ல
1: த்ரிஷா பப்ளிக்லி ஆப்ஜெக்டட் டு தி ரிமார்க்ஸ், காலிங் தெம் டிஸ்டேஸ்ட்ஃபுல். The day Vijay took oath as chief minister, Trisha's presence and reaction